கப்பட பாட்ட சூயிதாகா கண்ட மாஹு பாக்கு கேவு செல்ல நாய் கடி மோகத்து கிஷஹண்ட சாச்சு பராணாகுவ நாஹி சீதா கதே நா பாட்ட நானுக்கு சாஹிபு சச்சோ சச்சா டிச்சர் ஜாப்பி ஜாப்ப மஹல்லா பெஹ்லா சச்ச கி காத்தி சச்ச சப சார் காடத் திசகி அபர்